சாந்தகுருசே அடையாளமென் அபசபுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி பிதாக புத்திராக ஸ்மிருதி.